0: other in it.
1: Welcome back. News now from Tamil Nadu, where there's tension between TVK and Congress alliances after TVK leaders have been proposing Vijay's name as the next Prime Minister. Now, Tamil Nadu's ruling alliance facing this fresh flashpoint, with a Congress minister drawing a clear red line over the question of who can be the primary PM face from opposition in 2029. A Congress leader and Minister S. Rajesh Kumar has objected to TVK leaders projecting Chief Minister Vijay as a future Prime Minister. Minister Rajesh Kumar says Congress's choice for 2029 is Rahul Gandhi and has warned that if the TVK does not accept this position, the two Congress ministers in the Tamil Nadu cabinet will not continue in government.
2: பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லிவிடுவேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய 2 அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
3: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால் தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் இதெல்லாம் பேசும்போது நினைச்சவையெல்லாம் பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்
4: மிஸ்டர் விஜய் ஹஸ் பிகம் தி பிகெஸ்ட் காம்படிட்டர் ஃபார் ராகுல் காந்தி அண்ட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை தி டிஎன் மினிஸ்டர்ஸ் ஹியர் மேக் இட் வெரி வெரி கிளியர் தே வாண்ட் டு மில்க் எவ்ரி திங் மிஸ்டர் விஜய் ஹஸ் கிவன். மிஸ்டர் ராகுல் காந்தி வாஸ் ஆல்சோ ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ் வென் மிஸ்டர் விஜய் டு கோத் ஹி ஹட் நோ பிஸ்னஸ் டு பி தேர் அண்ட் நவ் when everybody says Talpati Vijay to be the next PM, they are panicking. Now Mr. Rahul Gandhi's biggest competitor is Mr. Vijay, so we'll see how it goes.
1: All right, so a big flashpoint there between the Tamil Nadu ruling alliance and that ultimatum by the Congress to TVK leaders. Well, that's it from me for the moment. Thanks so much for watching. Goodbye.
5: Across the country, he has tracked the pulse of power from Washington to Korea. Witnessed history being made in global capitals and conflict zones. Brought clarity to complex issues of national security and international affairs. Aditya Raj Kaul, covering international affairs like no one else, only on NDTV Network.

0: the government's action against the accused shooters. He said criminals will face action and irrespective of who they are, and claimed that the government's response has been to give a befitting reply to those politicizing the case.
1: अगर सरकार को पता था तो अपराध कैसे होने दिया सरकार को? भाई अपराधी सरकार को पता है और फिर भी अपराध हो रहा है, अपराध रोका क्यों नहीं? क्या सही लोगों का एनकाउंटर हुआ है? उनके पिता ने कहा है कि अभी पूरा न्याय नहीं मिला है, ये जांच का विषय है। अरे उत्तर प्रदेश अपराध के भेंट चढ़ गया है, उसे बचाओ।
2: कोई लॉ एंड ऑर्डर है उत्तर प्रदेश में सिवाय हत्याएं या गोली मार के एनकाउंटर कराना फर्जी, इसके अलावा कुछ भी नहीं?
0: Well, Tamil Nadu's ruling alliance is facing a fresh flashpoint, with the Congress minister drawing a clear red line over the question of who can be the primary prime minister face from the opposition in 2029. Congress leader and minister S. Rajesh Kumar has objected to TVK leaders projecting Chief Minister Vijay as a future prime minister. Rajesh Kumar says Congress's choice for 2029 is Rahul Gandhi and has warned that if TVK does not accept that position, the two Congress ministers in the Tamil Nadu cabinet will not continue in the government.
3: அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் பேசும்போது எங்களுடைய முதல்வர் அடுத்த பிரதமர் எல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய 2 அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
4: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால் தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் எல்லாம் பேசும்போது நினைச்சவையாக பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்.
0: And with that, it's time for us to slip into another quick break. Don't go anywhere. News and update continue. Thank you for watching.
5: He has tracked the pulse of power from Washington to Korea. Witnessed history being made in global capitals and conflict zones. Brought clarity to complex issues of national security and international affairs. Aditya Raj Kaul, covering international affairs like no one else. Only on NDTV Network. 3 decades of watching the world change. Of asking the questions that couldn't wait. Of telling the stories that couldn't be ignored. Of holding the line when it mattered most. Times change, our purpose doesn't. NDTV 24/7 is now NDTV, when it really matters.

0: रिन्यू क्लीन एनर्जी हमसे है।
1: Welcome back. Thank you for staying with NDTV. And now on to other important stories that we are tracking. The murder of Haryanvi singer and actor Ankit Balyan has now triggered a political row in Uttar Pradesh after two alleged shooters were killed in an encounter. The encounter has sparked a war of words within the opposition, questioning the police action and Yogi government defending its crackdown on the criminals. Samajwadi Party MP Ram Gopal Yadav has hit out at the Uttar Pradesh government questioning the state of law and order. He alleged that the state is witnessing murders and what if he believes that they are fake encounters. Uttar Pradesh Minister Anil Rajbhar meanwhile defended the government's action against the accused shooters. He said criminals will face action and irrespective of who they are, and claimed that the government's response has been to give a befitting reply to those politicizing the case.
2: Again, सरकार को पता था तो अपराध कैसे होने दिया सरकार को? भाई अपराधी सरकार को पता है और फिर भी अपराध हो रहा है, अपराध रोका क्यों नहीं? क्या सही लोगों का एनकाउंटर हुआ है? उनके पिता ने कहा है कि अभी पूरा न्याय नहीं मिला है, ये जांच का विषय है। अरे उत्तर प्रदेश अपराध के भेंट चढ़ गया है, उससे बचाओ।
3: कोई लॉ एंड ऑर्डर है उत्तर प्रदेश में सिवाय हत्याएं या गोली मार के एनकाउंटर कराना फर्जी, इसके अलावा कुछ भी नहीं।
1: Well, Tamil Nadu's ruling alliance is facing a fresh flashpoint with the Congress minister drawing a clear red line over the question of who can be the primary prime minister face from the opposition in 2029. Congress leader and minister S. Rajesh Kumar has objected to TVK leaders projecting Chief Minister Vijay as a future prime minister. Rajesh Kumar says Congress's choice for 2029 is Rahul Gandhi and has warned that if TVK does not accept that position, the two Congress ministers in the Tamil Nadu cabinet will not continue in the government.
4: அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் பேசும்போது எங்களுடைய முதல்வர் அடுத்த பிரதமர் எல்லாம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டு அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
5: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் எல்லாம் பேசும்போது நினைச்சவையாக பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்.
1: And with that, it's time for us to slip into another quick break. Don't go anywhere. News and update continue. Thank you for watching.
6: Has tracked the pulse of power from Washington to Korea. Witnessed history being made in global capitals and conflict zones. Brought clarity to complex issues of national security and international affairs. Aditya Raj Kaul, covering international affairs like no one else. Only on NDTV Network. 3 decades of watching the world change. Of asking the questions that couldn't wait.

0: a second changes everything. A minute moves a nation.
1: Welcome back. Thank you for staying with NDTV. And now on to other important stories that we are tracking. The murder of Haryanvi singer and actor Ankit Balyan has now triggered a political row in Uttar Pradesh after two alleged shooters were killed in an encounter. The encounter has sparked a war of words within the opposition, questioning the police action and Yogi government, defending its crackdown on the criminals. Samajwadi Party MP Ram Gopal Yadav has hit out at the Uttar Pradesh government, questioning the state of law and order. He alleged that the state is witnessing murders, and what if he believes that they are fake encounters? Uttar Pradesh Minister Anil Rajbhar, meanwhile, defended the government's action against the accused shooters. He said criminals will face action, and irrespective of who they are, and claimed that the government's response has been to give a befitting reply to those politicizing the case.
2: Again, सरकार को पता था तो अपराध कैसे होने दिया सरकार को? भाई अपराधी सरकार को पता है और फिर भी अपराध हो रहा है. अपराध रोका क्यों नहीं? क्या सही लोगों का एनकाउंटर हुआ है? उनके पिता ने कहा है कि अभी पूरा न्याय नहीं मिला है. ये जांच का विषय है. अरे उत्तर प्रदेश अपराध के भेंट चढ़ गया है, उसे बचाओ.
3: कोई लॉ एंड ऑर्डर है उत्तर प्रदेश में सिवाय हत्याएं या गोली मार के एनकाउंटर कराना फर्जी? इसके अलावा कुछ भी नहीं.
1: Well, Tamil Nadu's ruling alliance is facing a fresh flashpoint, with the Congress minister drawing a clear red line over the question of who can be the primary prime minister face from the opposition in 2029. Congress leader and minister S. Rajesh Kumar has objected to TVK leaders projecting Chief Minister Vijay as a future prime minister. Rajesh Kumar says Congress's choice for 2029 is Rahul Gandhi, and has warned that if TVK does not accept that position, the two Congress ministers in the Tamil Nadu cabinet will not continue in the government.
4: அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் பேசும்போது எங்களுடைய முதல்வர் அடுத்த பிரதமர் எல்லாம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டு அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
5: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் எல்லாம் பேசும்போது நினைச்சவையாக பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்.
1: And with that, it's time for us to slip into another quick break. Don't go anywhere. News and update continue. Thank you for watching.

0: second changes everything. A minute moves a nation.
1: Welcome back. Thank you for staying with NDTV. And now on to other important stories that we are tracking. The murder of Haryanvi singer and actor Ankit Balyan has now triggered a political row in Uttar Pradesh after two alleged shooters were killed in an encounter. The encounter has sparked a war of words within the opposition, questioning the police action and Yogi government, defending its crackdown on the criminals. Samajwadi Party MP Ram Gopal Yadav has hit out at the Uttar Pradesh government questioning the state of law and order. He alleged that the state is witnessing murders and what if he believes that they are fake encounters. Uttar Pradesh Minister Anil Rajbhar meanwhile defended the government's action against the accused shooters. He said criminals will face action and irrespective of who they are, and claimed that the government's response has been to give a befitting reply to those politicizing the case.
2: Again, सरकार को पता था तो अपराध कैसे होने दिया सरकार को? भाई अपराधी सरकार को पता है और फिर भी अपराध हो रहा है, अपराध रोका क्यों नहीं? क्या सही लोगों का एनकाउंटर हुआ है? उनके पिता ने कहा है कि अभी पूरा न्याय नहीं मिला है, ये जांच का विषय है। अरे उत्तर प्रदेश अपराध के भेंट चढ़ गया है, उससे बचाओ।
3: कोई लॉ एंड ऑर्डर है उत्तर प्रदेश में सिवाय हत्याएं या गोली मार के एनकाउंटर कराना फर्जी, इसके अलावा कुछ भी नहीं।
1: Well, Tamil Nadu's ruling alliance is facing a fresh flashpoint, with the Congress minister drawing a clear red line over the question of who can be the primary prime minister face from the opposition in 2029. Congress leader and minister S. Rajesh Kumar has objected to TVK leaders projecting Chief Minister Vijay as a future Prime Minister. Rajesh Kumar says Congress's choice for 2029 is Rahul Gandhi and has warned that if TVK does not accept that position, the two Congress ministers in the Tamil Nadu cabinet will not continue in the government.
4: பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டு அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
5: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால் தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் இதெல்லாம் பேசும்போது நினைச்சவையெல்லாம் பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்.
1: And with that, it's time for us to slip into another quick break. Don't go anywhere. News and update continue. Thank you for watching.

0: அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் பேசும்போது எங்களுடைய முதல்வர் அடுத்த பிரதமர் எல்லாம் என்று சொல்கின்றார்கள். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய 2 அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
1: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால் தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் இதெல்லாம் பேசும்போது நினைச்ச வகையாக பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்.
2: And with that, it's time for us to slip into another quick break. Don't go anywhere. News and update continue. Thank you for watching.
3: Across the country, he has tracked the pulse of power from Washington to Korea. Witnessed history being made in global capitals and conflict zones. Brought clarity to complex issues of national security and international affairs. Aditya Raj Kaul, covering international affairs like no one else. Only on NDTV Network. 3 decades of watching the world change. Asking the questions that couldn't wait. Of telling the stories that couldn't be ignored. Of holding the line when it mattered most. Times change, our purpose doesn't. NDTV 24/7 is now NDTV, when it really matters.

0: அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய 2 அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
1: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால் தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் இதெல்லாம் பேசும்போது நினைச்சவையாக பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்.
2: And with that, it's time for us to slip into another quick break. Don't go anywhere. News and update continue. Thank you for watching.
3: Launch control, 0 to 100.
4: This isn't just about cars and bikes. This is about how you move.
5: This car makes no sense, yet it makes every sense.
6: What we are sitting inside is a Joby-powered air taxi.
4: Your friend said, "Ye le le." We said, "Maybe not." Hi, my name is Siddharth Sharma. I'm your NDTV Automate, your ultimate guide into the world of automobiles and mobility.
3: Launch control, 0 to 100.
4: This isn't just about cars and bikes. This is about how you move.
5: This car makes no sense, yet it makes every sense.
6: What we are sitting inside is a Joby-powered air taxi.
4: Your friend said, "Ye le le." We said, "Maybe not." Hi, my name is Siddharth Sharma. I'm your NDTV Automate, your ultimate guide into the world of automobiles and mobility.

0: a second changes everything. A minute moves a nation.
1: Welcome back. Thank you for staying with NDTV. And now on to other important stories that we are tracking. The murder of Haryanvi singer and actor Ankit Balyan has now triggered a political row in Uttar Pradesh after two alleged shooters were killed in an encounter. The encounter has sparked a war of words within the opposition, questioning the police action and Yogi government, defending its crackdown on the criminals. Samajwadi Party MP Ram Gopal Yadav has hit out at the Uttar Pradesh government, questioning the state of law and order. He alleged that the state is witnessing murders, and what if he believes that they are fake encounters? Uttar Pradesh Minister Anil Rajbhar, meanwhile, defended the government's action against the accused shooters. He said criminals will face action, and irrespective of who they are, and claimed that the government's response has been to give a befitting reply to those politicizing the case.
2: Again, सरकार को पता था तो अपराध कैसे होने दिया सरकार को? भाई अपराधी सरकार को पता है और फिर भी अपराध हो रहा है. अपराध रोका क्यों नहीं? क्या सही लोगों का एनकाउंटर हुआ है? उनके पिता ने कहा है कि अभी पूरा न्याय नहीं मिला है. ये जांच का विषय है. अरे उत्तर प्रदेश अपराध के भेंट चढ़ गया है, उसे बचाओ.
3: कोई लॉ एंड ऑर्डर है उत्तर प्रदेश में सिवाय हत्याएं या गोली मार के एनकाउंटर कराना फर्जी? इसके अलावा कुछ भी नहीं.
1: Well, Tamil Nadu's ruling alliance is facing a fresh flashpoint, with the Congress minister drawing a clear red line over the question of who can be the primary prime minister face from the opposition in 2029. Congress leader and minister S. Rajesh Kumar has objected to TVK leaders projecting Chief Minister Vijay as a future prime minister. Rajesh Kumar says Congress's choice for 2029 is Rahul Gandhi, and has warned that if TVK does not accept that position, the two Congress ministers in the Tamil Nadu cabinet will not continue in the government.
4: அமைச்சர்களெல்லாம் அவர்கள் பேசும்போது எங்களுடைய முதல்வர் அடுத்த பிரதமர்லாம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டு அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
5: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் எல்லாம் பேசும்போது நினைச்சவையாக பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்.
1: And with that, it's time for us to slip into another quick break. Don't go anywhere. News and update continue. Thank you for watching.

0: second changes everything. A minute moves a nation.
1: Welcome back. Thank you for staying with NDTV. And now on to other important stories that we are tracking. The murder of Haryanvi singer and actor Ankit Balyan has now triggered a political row in Uttar Pradesh after two alleged shooters were killed in an encounter. The encounter has sparked a war of words within the opposition, questioning the police action and Yogi government, defending its crackdown on the criminals. Samajwadi Party MP Ram Gopal Yadav has hit out at the Uttar Pradesh government questioning the state of law and order. He alleged that the state is witnessing murders and what if he believes that they are fake encounters. Uttar Pradesh Minister Anil Rajbhar meanwhile defended the government's action against the accused shooters. He said criminals will face action and irrespective of who they are, and claimed that the government's response has been to give a befitting reply to those politicizing the case.
2: Again, सरकार को पता था तो अपराध कैसे होने दिया सरकार को? भाई अपराधी सरकार को पता है और फिर भी अपराध हो रहा है, अपराध रोका क्यों नहीं? क्या सही लोगों का एनकाउंटर हुआ है? उनके पिता ने कहा है कि अभी पूरा न्याय नहीं मिला है, ये जांच का विषय है। अरे उत्तर प्रदेश अपराध के भेंट चढ़ गया है, उससे बचाओ।
3: कोई लॉ एंड ऑर्डर है उत्तर प्रदेश में सिवाय हत्याएं या गोली मार के एनकाउंटर कराना फर्जी, इसके अलावा कुछ भी नहीं।
1: Well, Tamil Nadu's ruling alliance is facing a fresh flashpoint, with the Congress minister drawing a clear red line over the question of who can be the primary prime minister face from the opposition in 2029. Congress leader and minister S. Rajesh Kumar has objected to TVK leaders projecting Chief Minister Vijay as a future Prime Minister. Rajesh Kumar says Congress's choice for 2029 is Rahul Gandhi and has warned that if TVK does not accept that position, the two Congress ministers in the Tamil Nadu cabinet will not continue in the government.
4: பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டு அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
5: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால் தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் எல்லாம் பேசும்போது நினைச்சவையாக பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்.
1: And with that, it's time for us to slip into another quick break. Don't go anywhere. News and update continue. Thank you for watching.

0: Welcome back. Thank you for staying with NDTV. And now on to other important stories that we are tracking. The murder of Haryanvi singer and actor Ankit Balyan has now triggered a political row in Uttar Pradesh after two alleged shooters were killed in an encounter. The encounter has sparked a war of words within the opposition, questioning the police action and Yogi government, defending its crackdown on the criminals. Samajwadi Party MP Ram Gopal Yadav has hit out at the Uttar Pradesh government, questioning the state of law and order. He alleged that the state is witnessing murders, and what if he believes that they are fake encounters? Uttar Pradesh Minister Anil Rajbhar, meanwhile, defended the government's action against the accused shooters. He said criminals will face action, and irrespective of who they are, and claimed that the government's response has been to give a befitting reply to those politicizing the case.
1: Again. सरकार को पता था तो अपराध कैसे होने दिया सरकार को? भाई अपराधी सरकार को पता है और फिर भी अपराध हो रहा है, अपराध रोका क्यों नहीं? क्या सही लोगों का एनकाउंटर हुआ है? उनके पिता ने कहा है कि अभी पूरा न्याय नहीं मिला है, ये जांच का विषय है। अरे उत्तर प्रदेश अपराध के भेंट चढ़ गया है, उससे बचाओ।
2: कोई लॉ एंड ऑर्डर है उत्तर प्रदेश में सिवाय हत्याएं या गोली मार के एनकाउंटर कराना फर्जी, इसके अलावा कुछ भी नहीं।
0: Well, Tamil Nadu's ruling alliance is facing a fresh flashpoint, with the Congress minister drawing a clear red line over the question of who can be the primary prime minister face from the opposition in 2029. Congress leader and minister S. Rajesh Kumar has objected to TVK leaders projecting Chief Minister Vijay as a future prime minister. Rajesh Kumar says Congress's choice for 2029 is Rahul Gandhi, and has warned that if TVK does not accept that position, the two Congress ministers in the Tamil Nadu cabinet will not continue in the government.
3: அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் பேசும்போது எங்களுடைய முதல்வர் அடுத்த பிரதமர் எல்லாம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டு அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
4: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால் தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் எல்லாம் பேசும்போது நினைச்சவையெல்லாம் பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்.
0: And with that, it's time for us to slip into another quick break. Don't go anywhere. News and update continue. Thank you for watching.

0: second changes everything. A minute moves a nation.
1: Welcome back. Thank you for staying with NDTV. And now on to other important stories that we are tracking. The murder of Haryanvi singer and actor Ankit Balyan has now triggered a political row in Uttar Pradesh after two alleged shooters were killed in an encounter. The encounter has sparked a war of words within the opposition, questioning the police action and Yogi government, defending its crackdown on the criminals. Samajwadi Party MP Ram Gopal Yadav has hit out at the Uttar Pradesh government, questioning the state of law and order. He alleged that the state is witnessing murders, and what if he believes that they are fake encounters? Uttar Pradesh Minister Anil Rajbhar, meanwhile, defended the government's action against the accused shooters. He said criminals will face action, and irrespective of who they are, and claimed that the government's response has been to give a befitting reply to those politicizing the case.
2: Again, सरकार को पता था तो अपराध कैसे होने दिया सरकार को? भाई अपराधी सरकार को पता है और फिर भी अपराध हो रहा है. अपराध रोका क्यों नहीं? क्या सही लोगों का एनकाउंटर हुआ है? उनके पिता ने कहा है कि अभी पूरा न्याय नहीं मिला है. ये जांच का विषय है. अरे उत्तर प्रदेश अपराध के भेंट चढ़ गया है, उसे बचाओ.
3: कोई लॉ एंड ऑर्डर है उत्तर प्रदेश में सिवाय हत्याएं या गोली मार के एनकाउंटर कराना फर्जी? इसके अलावा कुछ भी नहीं.
1: Well, Tamil Nadu's ruling alliance is facing a fresh flashpoint, with the Congress minister drawing a clear red line over the question of who can be the primary prime minister face from the opposition in 2029. Congress leader and minister S. Rajesh Kumar has objected to TVK leaders projecting Chief Minister Vijay as a future prime minister. Rajesh Kumar says Congress's choice for 2029 is Rahul Gandhi, and has warned that if TVK does not accept that position, the two Congress ministers in the Tamil Nadu cabinet will not continue in the government.
4: அமைச்சர்களெல்லாம் அவர்கள் பேசும்போது எங்களுடைய முதல்வர் அடுத்த பிரதமர் எல்லாம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியல் நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்னிடம் ஒரு அமைச்சர் என்கின்ற முறையில் கேட்கும்போது நான் மிக தெளிவாக சொல்லியுள்ளேன், எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டு அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள். இது எல்லா இடங்களிலும்
5: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் எல்லாம் பேசும்போது நினைச்சவையாக பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகில இந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும்.

0: அதனால் அதை பற்றி இவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர்.
1: And with that, it's time for us to slip into another quick break. Don't go anywhere. News and update continue. Thank you for watching.